ராஷா கோட்டையும் காதிக்கு ராஷா ஆசையோ வல்லாத்தோ ராஷா வேணும் அவள் குரு மீஷா.